0: சொல்லுங்கள் சொல்லுங்க வேணும்.
1: Boy,
0: George 0792 should be a gray Honda Sonata.
1: Gentlemen.